கண்ணன்பே காசி வல்லட்டது நண்பே மனுஷக்கம் மினிசுனி காசிவாசி அதி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷக்கம் மினிசுனி காசி வல்லட்ட கண்ணன்பே காசி வல்லட்ட தின்னன்பே மனுஷக்கம் மினிசுனி காசிவாசி அத்தியாயம் அங்கு.

காசி வலட்ட கண்ணன்பே, காசி வலட்ட தின்னன்பே, மனுசு கமனும் மினிசு நீ. காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே.

தல அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து விச தல அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரனா கம்ம கட்ட நதி நப்புரு சாத்து நோய குத்லெட போ